0: தாண்டி தமாயத்தோடு சுவிட்சர்லாண்டி அலா இலா அலா இலா ஆ
1: ஃபுல்லு உண்டேனே லவ் அண்டாரு நுவே பிராணம் அண்டாரு ஹார்ட் பீட்டு அண்டாரு அப்பா பேசாரு